0: வெஜ்ஜிஸ் அந்த அந்த வீக்கிரிக்கிறது கேரட் வெல் இந்த சாலடாஸ் நிறைய பொட்டர் சீப்ஸ் அண்ட் ஆல்சோ கார்லிக் பிரெட் டீ வித் டீ ஜஸ்மந்தி டீ வித் பிளாக் அந்த விளாட் மீல் ஆல்சோ அந்த டீ வித் லெமன் அந்த வித் ஜஸ்மந்தி Yeah, you can get everything. You can see. Please welcome. I like to see you always, please.
1: Facebook Suma Radio UAEH.
2: La música nos conecta, nos mueve y nos eleva. En High Vibration exploramos cada rincón del sonido. Desde lo más suave hasta lo más intenso, cada frecuencia es una nueva travesía. Lunes a las 19 horas, deja atrás la rutina y despega con nosotros. High Vibration, donde viajar es escuchar distinto. En Suma Radio Huejutla, 99.7 FM.
3: Son las 7 con 49 minutos.